레비안 과 함께 기어나와 미텐 시저 니는 하다 갔다면 되는 마마 누버드 라키아와 라바가르다 아시르와드 나무 누버 미텐 시저 마가나 비슈와스 보다 마마 펜나나 마르게 누버 가만 카란다 파탄 가디 두이 에비트 누버 시르벨아스나 시르 스타나벌인 마마 누버 무다 கௌரவேட பத்கண்ணுவக்கல தேவியன் மகான்சே கேரவா தென் சிரவி ஏனி தேவல் gena நுபட கரகන්න බැරි தேவல் gena தென் கனனகாடு நோவென்ன நுப மகே அபிமுகே சிட தெனட மம தீ ஏதி பிரமானே மா சமக பமினேன் மம நுபவ மகே ஆசீர்வாத அத்தக்கின காலேட ரகின யனவக்கல தேவியன் மகான்சே நுபட கேரவா

0: ஜீவமான தேவன் வாசேட்ட சியலு கௌரவே வே வாய்க்கேன
1: சோதேஷே பாலுது
0: எவிட வெடி மஹல்லோ 24 தினா துன்வன ஸ்வர்கே சியோன் ஹீ உஹாஸ்கே சிங்காசனே இதிரியே சிதினா வெடி மஹல்லன் 24 தினா ஸ்வகிய கிருலு பிமதமா தேவன் வாசி இதிரியே வெந்த வெட்டிபின் ඔබ සදා කාලෙන් සදා කාලයට ගෞරවේ ලබන්නට සුදුසු දෙවියන් වහන්සේ